திருக்குற துண்டா திருக்குற தாதா திருக்குறதா தா தா தெருக்கிட்டு துண்ணா திருக்குற துண்டா திருக்குற தாதா திருக்குறதா தா தா தெருக்கிட்டு துண்ணா திருக்குற துண்டா திருக்குற தாதா திருக்குறதா திருக்குற துண்டா திருக்குற தாதா திருக்குறதா தா தா

ததா திருக்கிற துண்டா திருக்கிற ததா திருக்கிறதா திருக்கிற திருக்கிற துண்டா திருக்கிற திருக்கிற துண்டா ததா திருக்கிற துண்டா திருக்கிற ததா திருக்கிறதா ததா திருக்கிட்டு துண்டா ததா திருக்கிற துண்டா திருக்கிற ததா திருக்கிறதா திருக்கிற திருக்கிற துண்டா திருக்கிற திருக்கிற துண்டா ததா திருக்கிற துண்டா திருக்கிற ததா திருக்கிறதா